அங்காரகோ தேவதா அம் பீஜம் கம் சக்தி ரம் கீலகம் மம அங்காரக பரசித்யத்தே ஜபே விநியோகஹ நம மந்தாரகம் இவம் தங்கம் வரபூஷ தனுஸ்தம்பா மஹஸ்தாபியாம் ஜாபே சுபர பாணினம்.